புத்தரி சித்தொளியே சித்திர மங்கள பத்திரையே உத்தம புத்தரி சித்தொளியே சித்திர மங்கள பத்திரையே.